0: ஆர் மேப்பாச்சு
1: இடி யூனியோ ஆர் ரேடியோ
2: பல்லாயிட்டு பல்லாயிட்டு
3: ரோசி லவ் இஸ்